0: என்ற பண்பு நெறியையும் எனது வாழ்வியல் வழிமுறைகளாக கடைபிடிப்பேன். சுயமரியாதை ஆளுமை திறனும் பகுத்தறிவு பார்வையும் கொண்டவையாக என்னுடைய செயல்பாடுகள் அமையும். சமத்துவம், சகோதரத்துவம், சமதர்மம் ஆகிய கொள்கைகளுக்காக என்னை ஒப்படைத்துக் கொள்வேன். மானுடத்தின் மீது பற்றையும் மனிதாபிமானத்தையும் என்றும் போற்றுவேன். சமூக நீதியையே அடித்தளமாக கொண்ட சமுதாயம் அமைத்திட இந்த நாளில் உறுதியேற்கிறேன். தேங்க்யூ.
1: முன்னெடுக்கின்றோம். சனாதன எதிர்ப்பில் தீவிரமாக இருந்தவர், சமரசம் இல்லாதவர் தந்தை பெரியார் அவர்கள். ஆணாதிக்க ஒழிப்பில் சமரசம் இல்லாமல் களமாடியவர் தந்தை பெரியார் அவர்கள். சாதி ஒழிப்பில் சமரசம் இல்லாமல் களமாடியவர் தந்தை பெரியார் அவர்கள். அதேபோல தமிழ்நாட்டுடைய தனித்துவம், தமிழ்நாட்டுடைய அடையாளங்களை, தேசிய இனத்துடைய அடையாளத்தை பாதுகாக்க வேண்டும் என்று பிரகடனப்படுத்தியவர் தந்தை பெரியார் அவர்கள். அவருடைய இந்த பிறந்த நாளில் தமிழ்நாட்டுடைய உரிமைகளை பாதுகாப்பது, சனாதனத்தை அழித்தொழிப்பது என்கின்ற நிலைப்பாட்டில் விடுதலை சிறுத்தைகள் உறுதியேற்கின்றோம். அவருடைய பிறந்த நாள் என்பது
2: On Newsnight, we are heading towards a short break, but news and updates continue on the other side.
3: Hello and welcome to Apple Park. I am so thrilled to be here today. Every day, people around the world rely on our products.
4: Siri AI can find what you need and get more done than ever. And it already works seamlessly with over 300,000 apps.
5: NDTV's big splash at Apple event. NDTV at Apple's biggest upgrade. NDTV app in Apple Global Showcase. NDTV makes it to the world's biggest tech moment. NDTV app is the most trusted. NDTV, when it really matters.
6: Hello and welcome to NDTV's Walk the Talk. I'm Rahul Kamal. We're at the Apollo Hospital in New Delhi. Dr. Pratap Reddy, sir, thank you very much. You know, when you came back from the US in the 80s, there wasn't much private healthcare. Now there is, so much so that the charge is the opposite, that there is too much private corporate healthcare. Now you've got these finance, banking type executives running healthcare. And for them, their Excel sheets, their margins, their top lines, those are of greater concern to them, and that's the pressure that they put on the doctors.
7: Today, if I said another 5 hospitals going to come up in the next couple of years, he must see that, how can I fund that? But it is not that, because he is under finance, he is pressurizing the patient's care.
6: Are we reaching a point where people will get naturally confused about who to trust, what the machine is telling them or the instinct of the doctor?
7: We need AI, we'll use AI, and the doctors must be able to use the full capability of AI to make ultimate diagnosis, make the patient better care than what he was given before.
6: The one thing I also want to talk about is this big corporate demerger that you're going through. For a long time, you're trying to run it as one business.
2: Welcome back to Newsnight with me, Aditya Raj Kohl. We know dirty air can damage our lungs and put our heart at risk. But could the air we breathe also affect our mental health? A new review of research has found a link between air pollution and suicidal behavior. But experts are clear, a link does not mean pollution causes suicide. So what exactly could be happening inside our body and our brain? NDTV's health editor and my colleague Sneha Mordani explains further.
8: Well, it is September and it is that time of the year when we start to get breathless, or at least start anticipating that we will soon be getting breathless. Winter has become synonymous with dirty air in North India. I'm not saying that dirty air doesn't affect